சஜ்ஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரி தக்கிரி சத்தஜம் சகஜம் சகனம் சகதம் சத்து சங்கிரி தக்கிரி சத்தஜதி சதன சஜ்ஜனு சஜனு சத்தினி சதினி சஜ்ஜனு சத்த சரித தனத தனுத